கிரேகவல கம்போ கிரேவல கம்போ ஜிபிரி நம்பரவல ஆசிபத்தர் நக்கலாம் கிரே கம்போ